கோவிலே நம்மூரை வராணி கல்யாண வந்தே வரன்யாரு கொத்தேலே ஓ கோவிலே சுப கோரி ஹாடோண பா கோவிலே மாங்கல்யதிந்தா நண்டாதரு மாங்கல்யதிந்தா